0: தரிசகளில் ஒத்த கம்பி நாதம் மாத்திரம் மூலம் வீணாதானம்.
1: கே ஜெயக்குமாரின் வரிகள், சங்கீதம் ஏ ஜே ஜோசப், சித்திரையும் சங்கவும் பாடியது. சித்திரம் என்டே காணா கோயில்.

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.